0: ஞானம் சுரலய சாந்திரமா பல்லவி ஜாஜம் தானம் சுரலய சாந்திரமா பல்லவி
1: ஆஸ்ரய எஃப்எம் 90 நாடினப்பம் நாட்டார்கொப்பம்.